0: It's 7 o'clock. Up next on Plains Media, it's Kalaban, promoting Tamil culture and language on Plains Media.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்தே.
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேத்தே.
3: உலக தமிழர்களுக்காக கிறிஸ்ட்சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே?
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் மக்களே, அருமையான மக்களே, இந்த அருமையான மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் மகிழ்ச்சி. எஸ் கமோன், என்னுடைய அரங்கத்துல யார் இருக்காங்க? நம்மளுடைய பிரியா பெட்ரோமேக்ஸ். பிரியா,
4: நீங்க மாலைன்னு சொன்னதுமே எனக்கு வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. நைட்டு தூங்கும் போதுதான கனவு வரும். இவர் எதுக்கு மாலையில கனவு கண்டாரு?
3: அவங்க ஈவினிங்ல இருந்தே அப்படி ஒரு ஸ்லீப் மோட்ல இருப்பாங்க போல.
4: இதுக்கு பேர் தான் லவ்.
3: லவ்,
4: எஸ் எக்ஸாக்ட்லி. வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் பூங்கா நகரம், தி கார்டன் சிட்டி. கார்டன் சிட்டியில பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி
3: கலரா இருக்கு.
4: ஆமா, கலர் கலரா, பஞ்சு முட்டாய் கலர்ல. ஐயோ, பஞ்சு முட்டாய் என்ன கலர்ல இருக்கும் தெரியல. வெல், சிகப்பு, மஞ்சள், பச்சை, டிராபிக் லைட் மாதிரி கலர் கலரா இருக்கு. பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம வந்து வழக்கம் போல அருமையான, புதுமையான, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமான டாபிக்கோட வந்திருக்கோம். ஆக்சுவலி பில்டப் தான் முக்கியம், ஏன்னா டாபிக் அப்படிப்பட்ட ஒரு டாபிக்.
3: ஓகே,
4: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் அப்படியே நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நீங்க விடவே வேணாம். ஏன்னா நம்ம வானொலியில தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்க இதை கேட்டுத்தாகணும். காதுல இயர்போனை மாட்டுங்க, கார்ல போய்கிட்டு இருக்கீங்கன்னா ரேடியோ ஆன் பண்ணுங்க, நம்ம 96.9 FM. ஃபோனில் இருந்தீங்கன்னா ஃபோனில் வந்து அப்படியே ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் அப்படியே நம்ம பிளேன்ஸ் மீடியா வெப்சைட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம கலாபம் வானொலியை தட்டிட்டு அங்கே ஒரு பிளே பட்டனை மட்டும் நீங்கள் தட்டிட்டீங்கன்னா அது பாட்டு

0: ஒரு ஓரமா ஓடிட்டு இருக்கோம், நீங்க ஒரு பாட்டுக்கு ஒரு ஓரமா உங்க குழந்தைங்களை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க.
1: ஆமா,
0: அதுதான் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் லாவண்யா?
1: டாபிக் வந்து ஒரு ரொம்ப நல்ல நல்ல டாபிக். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனைகளை ரொம்ப ஆழ்ந்து நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு டாபிக் தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஐஸ் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு போட்டுடலாமா?
0: போட்டுடலாமே, கேட்டுடலாமே.
1: சூப்பர் சூப்பர்.

0: ஆமா
1: பிரியா கமா, நீங்க கொஞ்சம் பாடி காமிங்க.
0: இல்ல இது நான் ஆக்சுவலி நான் முதல்ல இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும் போது. இந்த பாட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இதை ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு தெரியல, பிகாஸ் ஒரு 2-3 வயசுல இருந்தே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப
1: பிடிக்கும். இது வந்து 2-3 வயசு குழந்தைக்கு பிடிக்கிற பாட்டே இல்ல.
0: இந்த கேள்வி நீங்க எங்க அப்பாட்ட தான் கேட்கணும், ஏன்னா ஐ திங்க் அவரு தான் வந்து தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி இந்த பாட்டை கேட்டுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு அப்படியே சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி லீரிக்கே இல்லாம பாடுவேன், பட் இப்ப மறந்துருச்சு. ஆனா அந்த நடுவுல ஒரு சரணம் வரும், அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லாத்தையுமே வந்து சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு லைன். அந்த காலத்திலே நான் வந்து ஒரு பிலோசபிக்கலா திங்க் பண்ணிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன்.
1: 3 வயசுல வந்து நீ பண்ணிருக்க இந்த வேலையை.
0: ஆமா,

0: செய்த பாவம் தப்பா படிக்க மறுபடியும்
1: தெய்வம் செய்த பாவம் மீது போடி தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி.

0: என்ன இந்த படத்துல எதுக்காக இந்த பாட்டு அவர் இவ்வளவு சேடா பாடுவாருன்னு எனக்கு தெரியல. ஆனா சம்ஹா வந்து ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் கழுவி கழுவி ஊத்துற மாதிரி இருக்கும்.
1: இது வந்து ஆக்சுவலா இந்த படமே வந்து ஒரு கல்ட் படம் ஆக்சுவலா. அது வந்து அது என்ன சுஜாதா அவங்க அதான் ஹீரோயினா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல அதாவது அந்த காலத்துலயே அபவ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் ஒரு படம் தான் இந்த படம். பியூட்டிஃபுல் மூவி. சரி நம்ம டாபிக்ல இருந்து எங்கேயோ போயிடுவோம். நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா
0: நம்ம வந்து டாபிக் என்னன்னு சொல்லிடலாமா மக்களே? குழந்தைகள் பெரியோர்கள் அனைவரையும் நாங்கள் வானொலியின் முன்னிலையில் அமர சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த டாபிக் சின்னவங்க பெரியவங்க ரெண்டு பேருமே கேட்டே ஆகணும்.
1: ஆமா, கேட்டே ஆகணும்ன்றத விட இது வந்து நம்ம யோசிச்சாகணும். You have to think about it. ஏன்னா நம்ம வந்துட்டு முதல் டாபிக் சொல்லுவோம், அதாவது மரியாதைன்றது வந்துட்டு பெரியவங்களுக்கு நம்ம தானா கொடுக்கணுமா இல்ல அவங்க வந்து அதை சம்பாதிக்கணுமா?
0: ஆமா, அதாவது
1: should it be earned or should it be given?
0: அதாவது என்னன்னா, is respect automatically given to the elders or should it be earned?
2: Give respect, take respect. Okay,
0: அதுதான் கேள்வி.
1: ஆக்சுவலா நம்ம நீ இதை சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு இது, இட்ஸ் வெரி ஐரானிக்கல் தட் நம்ம வந்து நியூசிலாண்ட்ல வந்து இந்த டாபிக்கை பேசுறது. ஏன்னா இங்க வந்துட்டு இட் ஹாஸ் டு பி ஏர்ன்ட்ன்றது தான் வந்து அவங்களுடைய கான்செப்ட். நீ வந்து பெருசு பெரிய வயசுல பெரியவங்கன்றதுனால உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே இருக்கு. பட் நம்ம இந்தியாவிலே இருக்கட்டும், ஐ அம் ஷுர் இவன் இன் சிங்கப்பூர் மலேசியா, இது வந்து நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே பெரியவங்களுக்கு மரியாதை கொடு கூட அந்த மாதிரி கூட சொல். அட்லீஸ்ட்
0: நான் சாப்பிடு சட்டை போடு அப்படிங்கிற மாதிரி மரியாதை. ஆமா,
1: மாதா பிதா குரு தெய்வம்ன்ற சொல்லிட்டு தான் நம்மள வந்து அது வளர்த்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் பீன் என்ன சொல்றது நம்ம இட் இஸ் இன்பில்டா இருக்கு நமக்கு உள்ள.
0: ஆமா,
1: அது வந்து நமக்கு ஆமா ரத்தத்துல இருக்கு. இது வந்து பை டிஃபால்ட். ஏன்னா இது வந்து எதுக்கு நான் டிஃபால்ட்ன்னு சொல்றேன்னா, இப்ப கூட நான் என்னோட நான் போற இந்தியாவில் நான் போற சர்ச் தான் என்னோட பயாலஜி டீச்சரும் வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் எந்திரிச்சு நின்றுவேன். இது வந்து இப்போ அவங்களுக்கு பயங்கர வயசாயிடுச்சு. நானும் ஒன்றும் சின்ன ஸ்டூடெண்ட் கிடையாது, இதை எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் கிடையாது சரியா. ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நின்றுவேன். என் பொண்ணு என்னை பார்த்து வை யூ ஸ்டாண்டிங் மை மீன் வந்து மை டீச்சர்ஸ் கோயிங் அப்படின்னு. ஸோ அது வந்து தட் இஸ் த ஹவு வி வேர் திங். அதே மாதிரி ஒரு பெரியவங்க வந்தாங்களா ஒரு அந்த ரூமுக்கு உள்ள வந்தாங்கன்னா நம்ம கால் மேலே வச்சிருந்தோம்னா டக்குன்னு காலை தூக்கி கீழே போடுறது அது இருக்கணும். அது இருக்கணும். அது இப்போ இல்லை மக்களுக்கு.
0: ஆக்சுவலி எப்படி சொல்றது, பெரியவங்க வராங்க அப்படின்னு இல்லை, எமனுக்கோ இல்ல பக்கத்துல யாருமே
1: எக்ஸாக்ட்லி
0: கால் இறங்கிரும்.
1: ஆமா, கால் இறங்கணும்.
0: கால் இறங்குறது மட்டும் இல்லாம இப்ப நான் பக்கத்துல உட்காந்துருக்கனோ இல்ல நடக்கிறனோ இது கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். டக்குன்னு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுமா, நியூசிலாண்ட் இப்ப ரீசென்ட்லி கூட நடந்துச்சு, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், டக்குன்னு நான் கால் மூவ் பண்ணும் போது நான் பக்கத்துல உட்காந்து ஃப்ரெண்டை வந்து லைட்டா கால் டச் ஆயிருச்சு.
1: நான் வந்து
0: தொட்டுக்கொண்டேன், டென்ஷன் ஆகல. லைக் like that guy, he was like literally
1: enna pandreni
0: enakke therinjiruchu namba edho pannitom appadina na paati casual ah kada pesikittu irundha indha side avan enna paathutu apdi thirumbitan na vandu seri edho or kirku pola appadina avan enna nanachitto appdin solli eppodume appadi dhaan pannuven yaarume idhu varaikkum enna panna appdin ketadilla ஐ திங்க் யாரும் ஒரு ஆள் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் நான் சொல்லி கேட்கல, அது வந்து
1: இல்லை நம்ம ஊர் மக்கள்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த ஊர் மக்களுக்கு வந்துட்டு இட் வில் பி ஆட் அண்ட் மேபி இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு எக்ஸ்பிளைன் ஆல்சோ.
0: ட்ரூ ட்ரூ, லைக் யா உண்மைதான். பட் இதெல்லாம் தாண்டி லைக் இப்போ நம்மளோட

0: பாம்பிக்கிறது இல்லையா, ரெஸ்பெக்ட் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கணுமா, அதாவது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணுமா இல்ல அது சம்பாதிக்கப்படணுமாங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, ரெஸ்பெக்ட்னா என்ன, லைக் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெஸ்பெக்ட்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது ரெஸ்பெக்ட்னா நம்ம வந்து இன்னொரு சக மனிதனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு, எப்படி சொல்றது, அவங்களுடைய வயசு, அவங்களுடைய என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட குணம் எல்லாத்துக்கும் சேர்ந்து வர அந்த இதுதான் அந்த ரெஸ்பெக்ட்ன்ற நான் ஐ ஃபீல். நம்ம ஊர்லலாம் வந்து யூஸ்வலாக வாங்க போங்கன்னு தான் எப்பவுமே பேசுவோம். இந்த ரெஸ்பெக்ட்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றும் ரெண்டு விஷயம் ஞாபகம் வருது. என்னோட தமிழ் ஆசிரியை வந்துட்டு எங்களையே வந்து அவங்க மரியாதை தான் கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க போங்கன்னா எங்களையுமே அவங்க வந்து பேசுவாங்க. இன்னி வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இன்னி வரைக்கும் அவங்க கிட்ட டச்சில் இருக்கேன் நான். ஸோ அவங்க இன்னி வரைக்கும் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. அப்போ நாங்கள் சின்னப்போ இருந்த போதும் எங்களை வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. ஷி ஆல்வேஸ் யூஸ் டு ட்ரீட் அஸ் லைக் லிட்டில் ஹியூமன்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் தட் அது வந்து எங்களுக்கு அவங்க மேலே இருக்க மரியாதையை இன்னமும் அதிகம் செஞ்சிச்சு. அண்ட் ஷீ ஆக்சுவலி ஐ திங்க் ஷீ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் டீச்சர் ஃபார் தட் ஒன் ஆஃப் தட் ரீசன்ஸ் இஸ் தட் அந்த ரெஸ்பெக்ட். அவங்க எங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, பட் அவங்க வந்து அந்த மரியாதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, ஒரு ஒரு முறையும் நாங்கள் ஸ்கூல் படித்து முடிக்கிற ஃபுல் டைம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அமேசிங். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ.
0: நைஸ்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஒபீனியன்?
0: என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதைனா வந்து நான் வந்து அதாவது எந்த கேட்டகரியில் இருக்கேன்னா, மேபி மரியாதைங்கிறத சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிற கேட்டகரி அப்படி தான் இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படும், ஜில் ஜங் ஜக்
1: மரியா. ஓகே.
0: ஆனால் இது மூணு வகையில் ரெண்டு வகை தான். ஒன்று வந்து பேசிக்கான ஹியூமன் ரெஸ்பெக்ட், அதாவது பேசிக்கானது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டக்குன்னு ஏத்திட்டோனா காலை தொட்டு கும்பிடுறது, அது வந்து நம்மளோட நேச்சர். அது வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு ஒரு கல்ச்சருக்கு ஒரு ஒரு மாதிரி மாறிப்படும், ஆனா ஏதாவது ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா, சில கல்ச்சர்ல இருக்காது, அது டிபெண்ட்ஸ். பட் நம்ம நம்மளை பத்தி பேசுறதுனால எஸ் அஃப்கோர்ஸ் அந்த காலை தொட்டு கும்புறதா இருக்கட்டும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், மனிதர்கள் கால் மட்டும் இல்லை தெரியுமா, இப்போ புக்கு கீழே விழுந்துருச்சு, பேப்பர் விழுந்துருச்சுன்னா ஐயோ சரஸ்வதி மீதிச்சாச்சு டக்குன்னு தொட்டு கும்புறது, இப்போ வரைக்கும் அது எனக்கு இருக்கு. ஆமா. அண்ட் யாராச்சும் புக்கை மிதிச்சுட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வரும். லைக் இப்ப இருக்கிற குழந்தைங்கலாம் புக்கை அப்படி நடக்கும் மேல, எனக்கு அதை பார்க்கும்போது பத்திக்கிட்டேன், முடியல என்னால. அன்னைக்கு வந்து யாரோ ஒரு குழந்தைதான், ரொம்ப சின்ன குழந்தை, பேசுற மாதிரி வயசு, புக்கை மீச்சதுக்கு நான் வந்து புக்கை தொட்டு கும்பிட சொன்னேன். லைக் வந்து லைக் இட்ஸ் நாட் ரைட், அதுதான் உனக்கு படிப்பு கொடுக்குது, அதுதான் உனக்கு ஃபியூச்சரில் சோறு போட போகுது, அதுதான் உனக்கு வேலை கொடுக்க போகுது, ஸோ அதனால யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட் அப்படின்னு நான் வந்து சொல்லி புரிய வச்சேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. அப்புறம் இந்த சாரி சொல்கிறதா இருக்கட்டும், பெரியவங்க வரும்போது ஏஞ்சி நிற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த வாங்க போங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நியூசிலாண்டில் ஒரு கல்ச்சர் இருக்குது, யாரையுமே வந்து மிஸ் மேடம்
1: சார் சொல்லி கூடுவாங்க.
0: ஆமாம், பேர் தான் சொல்லி கூடுவாங்க.
1: அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு,
0: ரொம்ப இப்பவுமே.
1: ஆமாம், எனக்கு வந்து அதுவும் ரொம்ப பெரியவங்களை அப்படியே நங்கூரம் தலையில் என்ன ஆணி அடித்த மாதிரி அப்படியே அவங்க பேரை சொல்லி கூடுவாங்களா, என் பசங்களே கூடுவாங்க.
0: ஆமாம்,
1: அப்போ நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்.
0: எனக்குமே அப்படிதான். எக்ஸாம்பிள், இப்போ என்னோட வேலை இடத்துல என்னோட முதலாளி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் வந்து பேசும் போது நான் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு பேச மாட்டேன். ஆனா இப்ப நான் வந்து வேற ஆளுகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பேர் வந்து இப்ப மோனிஷான்னு வச்சுக்கோமே, நான் வந்து மோனிஷா இப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வந்து அவங்க கிட்ட கேட்கும் போது, மோனிஷா லஞ்ச் போலாம் வரியா இப்படின்னு என்னால பேச முடியாது, லஞ்ச் போல வரியா
1: அவ்வளவுதான், சொல்லிட்டு வந்துருவேன்,
0: லஞ்ச் போல வரியா அவ்வளவுதான். ஆனா இப்போ என் கூட வேலை செய்யறவங்க கோவர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு யங்கா தான் இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து ரொம்ப வயசு கூடையானவங்க, சோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவங்க வயசு கூடையானவங்க அப்படின்னு. மித்தவங்கலாம் வந்து கொஞ்சம் லைக் யங் ஏஜ்ல அந்த ஒரு கேட்டகரியில, என்னோட வயசு கேட்டகரியில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறதுனால, ஒரு ரெண்டு வயசு கூட இருந்தாலும் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்மளே நம்மளே வந்து நானே வந்து உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது வந்து இந்த நியூசிலாந்து கல்ச்சர்னு ஒன்று இருந்தாலும் என்னால் முடியல, என்னால் உங்களை வந்து லாவண்யா அப்படின்னு கூப்பிட முடியாது, நான் தான் அக்கா அப்படி வந்துடும். விஜய் அக்காவும் அப்படிதான். ஸோ பட் சில பேருக்கு வந்து பிடிக்காது, நீங்கள் இது வரைக்கும் பிடிக்கலன்னு சொன்னது கிடையாது. ஆமாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து நான் வந்து லைக் இப்போ

0: இன்னும் வயசு கூடையானவங்கலாம் பார்த்தா வந்து ஆண்டின்னு கூப்பிடுறது. அந்த அந்த ஆண்டி எல்லாம் மலேசியாலே அப்படியே புதைச்சிட்டு வந்துட்டேன் இங்க வந்து.
1: அது ஆக்சுவலா அது வந்து தேவையில்லை.
0: ஆமா அங்க போனதுக்கு அப்புறம் மலேசியாக்கு லீவுக்கு போயிருந்தாப்ப வயசு கூடையான ஒருத்தரை பார்த்து ப்ரோன்னு என் வீட்டுல எல்லாரும் வந்து அவர் உனக்கு ப்ரோவா,
1: இதுதான் உங்க ப்ரோவா.
0: ஆமா லைக் எதுக்கு லைக் அவ்வளோ அது அப்படியே வந்துருச்சு. ஆனா அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு அது வரல. ஸோ இன்னொரு வகை, ஒன்று வந்து பேசிக் ஹியூமன் ரெஸ்பெக்ட், இன்னொன்று வந்து என்னன்னா டீப் ரெஸ்பெக்ட் கம்ஸ் வித் அந்த அட்மைரேஷன், அந்த ஒரு
1: அட்மைரேஷன், லவ் ரிலேஷன்ஷிப்,
0: ஒரு ட்ரஸ்ட், எல்லாமே அடங்கி இருக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட், அதாவது ரெண்டு பேருமே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஒய்ஃப் வந்து கால் தூக்கி சேர் மேலே போடுவோம்ல, அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட கால் மேலே போட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இது வந்து டிஸ்ரெஸ்பெக்டா இல்லை லவ்வா கம்ஃபர்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து லவ் அண்ட் கம்ஃபர்ட் தான் சொன்னேன். ஸோ இப்படி நம்ம லவ் அண்ட் கம்ஃபர்ட்,
1: இதுவே இதே சிச்சுவேஷன்ல அவங்க அந்த பொண்ணோட மாமியார் உள்ள என்றானாங்கன்னா, அப்ப நீ அப்ப கால் எடுத்து கிளை வைக்கிறது ரெஸ்பெக்ட்.
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அது அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே வச்சிருந்தாலும் சரி சும்மா வச்சிருந்தாலும் சரி அந்த காலை இறக்கணுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வரணும். பெரியவங்க இருக்கும் போது வந்து இந்த சின்ன ஜெடிச்சுங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்போம் அப்படின்னு இருக்கிறது வந்து சில பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து லைக் வந்து பெரியவங்க இருக்காங்க கூட பார்க்காம ரொமான்ஸ்லாம் பண்ணுறது இருக்காங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஸ்வீட் ஸ்வீட்டாக இருக்கீங்க, ரொம்ப அடக்க முடியாத காதல் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. என்னடா ரொம்ப கொய்யமொய்யா கொய்யமொய்யான்றீங்களா, நீங்கள் மட்டும் தான் ஊரில் காதல் பண்ணுறீங்களா, அப்போ இந்த சிங்கிள்ஸோட மனசுலாம் உடையுமா உடையாதா, அந்த மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்கும் போது அவங்க கால் மேலே, அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்ட் மேலே கால், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே கால் போடுறத பற்றி எவனும் கண்டுக்கிறது இல்லை. பட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே கால் போடும் போது அது வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் கம்ஃபர்ட் தான். முக்காவாசி பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லவ் அண்ட் கம்ஃபர்ட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மரியாதை அப்படிங்கிறது எங்கே வரும்? இப்போ காலை தூக்கி நான் ஒருத்த மேலே போட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அந்த பர்சன் மேலே மரியாதை குறைஞ்சிச்சா? கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு டீப்,
1: அதுதான் இல்லை இல்லை தட் அதை தான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் தனியாக இருக்கும் போது நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. முன்னாடியோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியோ அந்த மாதிரி வைக்கிறது வந்துட்டு தேவையில்லை. இட்ஸ் அன்நெசரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து அதாவது ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட அப்படிதான். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப், இப்ப நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்கும். இது நான் பண்ணியிருக்கேன், இந்த இந்த ரெக்கார்டிங்க வந்து யாராச்சும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, என்னோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். எப்ப யாருக்கிட்ட பண்ண, பவானி கிட்ட பண்ணியிருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா லைக் நான் வந்து ரொம்ப இது வந்து என்னோட செல்ஃப் ரியலைசேஷனும் கூட, ரெஸ்பெக்ட் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற டாபிக் அப்புறமா வரலாம். பட் இது வந்து எப்படின்னா ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கும் போது என்ன மாதிரி வேணாலும் பேசுவோம், அதை நான் திட்டுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு தடவை ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது அது என்னவோ பண்ணிருச்சு, அதனால தான் நான் திட்டினேன். பட் வந்து நான் திட்டேன், நான் அவ்வளோ அதாவது ஆக்சுவலி நான் திட்டலை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் மூணு பேர், மூணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் மூணு பேருமே வந்து ஒரு இதுக்கு போயிருக்கோம், ஒரு ஒரு ஈவெண்ட்க்கு போயிருக்கோம். அங்கே வந்து கேமரா வச்சிருக்காங்க, இட்ஸ் அ ஃபன் திங் டு டூ, அந்த ரொட்டேட் 360 கேமராவில் பண்ணணும். அங்கே வந்து நிறைய பேர் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. நானும் இன்னொரு பிள்ளையும் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் வந்து மெமரி கிரியேட் பண்ண போகிறோம், பிகாஸ் நான் நியூசிலாண்டுக்கு வரப்போகிறேன். ஸோ வி நீட் தட் மெமரி. ஸோ நான் அதை கூப்பிட்றேன், அது வர முடியாதுன்னு சொல்லுது. அது டிக்டாக்லாம் செய்கிற பிள்ளை தான், ஆனால் வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ வர முடியாதுன்னு சொன்னோடனே நான் லைக் வரியா அப்படின்ட்டேன், லைக் வரியா அப்படின்னோடனே நான் நாங்கள் எங்களுக்குள்ளார தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் அதை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஆள்லாம் இருந்தாங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைக் அந்த அன்னைக்கு அந்த நைட் ஃபுல்லாக ஆஃப்டர் சம் டைம் வரைக்கும் அது என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ அது ஒரு மூமெண்ட். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து எனக்கு ஒரு ரியலைஸ் ஆன விஷயம்னா, எஸ் வி நீட் டு செட் சம் சார்ட் ஆஃப் பவுண்டரிஸ். எஸ் அது இருக்குது. அண்ட் அது இங்கே நியூசிலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ், ஏன்னா அதுங்களாம் வந்து என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னை பற்றி எல்லாமே தெரியும். இங்கெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்

0: இருக்காங்க. இப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து இந்த வருஷம் 2026 அதாவது போன வருஷத்துலேருந்து இருக்காங்க, பட் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து தான் நல்லா க்ளோஸ் ஆகி எதுவாக இருந்தாலும் லைக் நான் இருக்கனா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்குலாம் அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆனா அவங்களுக்குள்ளாருமே வந்து ஒரு ஒரு ஒரு கோடு இருக்கும்.
1: அதுதான் சொல்றேன், அந்த அந்த ரெஸ்பெக்ட் அந்த ஒரு லைன் கண்டிப்பா வேணும். தட் இஸ் அ ஹெல்தி திஸ் திங். நீங்க வந்து இதுல என்னோட இதுல என்ன சொல்றேன்னா, நான் என்னுடைய ஐ பீன் வெரி பிளஸ்ட் டு ஹாவ் friends for a very long time. அதாவது மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஸ்கூல் அந்த மாதிரி ரொம்ப எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நாங்கள் பேசும்போது இப்போ அதை ஒரு அது ஒரு ஆண் பாயாக இருந்ததுன்னா நானே எனக்கே ஒரு பயங்கர பவுண்டரிஸ் வச்சுக்கிறது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன், மெசேஜும் பண்ண மாட்டேன். ஏதாவது அவங்கள அவங்க ஏதாவது கூட பார்க்கும்போது பேசும்போது கூட எப்படி சொல்றது ரொம்ப கட்டி பிடிச்சி, யூஸ்வலாக வந்து மின்னெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னே ஹாய் சொல்லி கட்டி பிடிக்கும், அது வந்து ஒரு இதுவாக இருந்தது. பட் இப்போ வந்துட்டு அன்லஸ் ஐ நோ தட் வைஃப் வெரி க்ளோஸ்லி ரொம்ப நல்லா வி ஆர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ தட்ஸ் ஓகே. அப்படி இல்லைனா கூட அது ஒரு அந்த ஒரு லைன் வந்துடுது. அது வந்து இப்போ வந்து என் புருஷனோ இல்லை எங்க வேற யாரோ சொல்லி நான் போடல அந்த லைனை, நானே எனக்கு போட்டுக்கிட்டேன். உனக்கு வந்து அது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு.
0: ஆமா கண்டிப்பா. இப்போ என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு காய், அவன் வந்து என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அவனுக்கும் நான் ஒரு பெஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனால் என்ன இருந்தாலும் நாங்கள் வந்து லைக் தோளில் கை போடுவோம், பேசுவோம், அதெல்லாம் பண்ணுவோம் தான். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு டீசென்ட்
1: ஒரு கோடு இருக்கும். ஆமாம்.
0: ஆனால் அதே ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த அத்தை பிள்ளையோ இல்லை பெரியமா பிள்ளையோ சின்னமா பிள்ளையோ இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் கேர்ள் வந்து லிட்டர்லி அதுங்க வந்து பிறந்ததுலேருந்து ஒன்றா வளர்ந்தாங்க. ஸோ அதனால வந்து மடியில் உட்காறது, உருளுறது, பிறல்றது இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அட் அ பாயிண்ட் வந்து அந்த பையனுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ ஷீ ஸ்டாப்ட் டூயிங் இட். அப்போ இவன் வந்து என்ன ஆகிட்டானா, ஓ மாறிடுச்சு மாறிடுச்சு பாய் ஃப்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. அப்போ நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்கே பாரு இது இப்படி தான், நாளைக்கே உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அது சொல்லாதா, இல்லை அது எப்படி சொல்ல முடியும், நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அது வந்து எனக்கு எவ்வளோ க்ளோஸ்ன்னு நான் புரிய வைப்பேன், புரிய வைக்கலாம் ஓரளவுக்கு
1: புரிய வைக்கலாம்.
0: அதாவது இப்ப ரிலேஷன்ஷிப் நம்ம பத்தி பேசிடணும், ரிலேஷன்ஷிப் முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார வந்து என்னதான் நம்ம வந்து புருஷன் மேலேயோ பாய் ஃப்ரெண்ட் மேலேயோ காலெலாம் தூக்கி போட்டாலும் அந்த ரெஸ்பெக்ட் அங்கே இருக்கும் ஃபார் த அட்மைரேஷன். லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைலட்னு வச்சுக்குவோமே, இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை சொல்லுங்க, ஒரு வேலை சொல்லுங்க,
1: ஒரு வேலை இன்ஜினியர் டாக்டர்
0: இல்லை கொஞ்சம் கம்மியா நார்மல் வேலை,
1: நார்மல் வேலை ஒரு டீம் லீடர்,
0: டீம் லீடர் நார்மல் சொல்லிட்டீங்க, டீம் லீடர்லாம் கலந்து வரப்பாங்க இப்போ உங்களுக்கு. ஓகே, அதாவது ஓகே ஏதாச்சும் நார்மலா, அதாவது சி நான் எல்லா வேலையும் மதிக்கிறேன், நம்ம எல்லாம் அப்படிதான். நீங்க எதெல்லாம் வந்து நார்மல் வேலைன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது லிசனர்ஸ் நீங்க வந்து எதெல்லாம் நார்மல் வேலை நினைக்கிறீங்களோ, இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் வேலை செய்யற ஒரு பர்சன், இல்லை பாய் ஃப்ரெண்ட் நார்மல் வேலை செய்யற ஒரு பர்சன், அவங்க அந்த நார்மல் வேலை செஞ்சாலும் எப்படி செய்யறாங்க, காலையில அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போயிருவாங்க, இந்த சும்மா இந்த ஊர் சுத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம. அப்புறம் லெட்ஸ் சே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபி இருக்கு, பேஷனேட்டா இருக்காங்க, பேட்மிண்டன் போறாங்க, ஃபுட்பால் போறாங்க, மியூசிஷியனா இருக்காங்க. ஸோ அந்த பேஷன் அதெல்லாம் பார்க்கும் போது
1: கிரியேட்டிவ் சைடு.
0: ஆமா, கிரியேட்டிவ் சைடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து ஜிம் போறாங்க, ஒர்க் அவுட், ஒர்க் லைக் இந்த மாதிரி ஒர்க்ஹாலிக்கா இருக்காங்க, ஃபிட்டாகவும் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் ஒரு மாதிரி இதா இருக்கும் போது நம்மளுக்கே வந்து ஒரு அட்மைரேஷன் வரும், கண்டிப்பா அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். சண்டெல்லாம் வரும், ஆனா அந்த சண்டை வரும்போது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரது ரொம்ப கம்மியா இருக்கும்.
1: அண்ட் அது இல்லாமல் ஆக்சுவலாக அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக், பட் அது மாதிரி எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நம்ம பேசவே கூடாது, அது வேற விஷயம். பட் நீங்கள் சொன்னும் போது எனக்கு ஒன்று இன்னொரு விஷயம் தோணுது, எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை தேடிட்டு இருந்த போது அவர் ஆக்சுவலாக போனது வந்து ஒரு நார்மல் ஒரு டீம் லீட் பேசிக் லெவல் வேலைக்கு தான் அவர் வந்து போனார். பட் அவர் வந்து போன போது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு டை போட்டு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஆஃபீஸர் அப்படின்னு நமக்கே சல்யூட் வைக்கிற அளவுக்கு வந்து வர மாதிரி ஒரு இதில் தான் போயிருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற அவர் வந்து பார்த்துட்டு இப்படி ஒருத்தரை வந்து என்னால் டீம் நார்மல் டீம் மெம்பராக கொடுக்க முடியாது, நான் அவங்களுக்கு சூப்பர்வைசர் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி தே கேவ் ஹிம் அ ஹையர் ஜாப்.

0: ஸோ இது வந்து நான் ஈவன் தோ ஐ டெல் ஹிம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டாலும் இது வந்து தட் இஸ் தட் மேக்ஸ் ஹிம் மேக்ஸ் மீ ரெஸ்பெக்ட் ஹிம் யூனோ. அண்ட் எந்த ஒரு வேலைனாலும் நம்ம நம்ம இது எதுக்கு பண்ணோன்னு பண்ண மாட்டாங்க, இறங்கி ஹி வில் டூ. என்ன சொல்றது, ஏதாவது கீழே ஃபுல்லா இறங்கி முட்டி போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹி வில் நாட் திங்க் லைக் நான் எதுக்கு பண்ணோம் அந்த மாதிரி.
1: அந்த மாதிரி நான் இப்ப சில பேர் பண்ற விஷயங்கள்னால நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் இல்லையா. இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ரீசன்ட்ல கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த கால்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ டாக்டர் சொல்லியாச்சு நீ எதுவும் பெருசா ஒர்க் அவுட் எதுவும் காலை கை காலை வச்சுட்டு சும்மா வீட்டிலே இருன்னு சொல்லியாச்சு. பட் இது தப்பு தான், டாக்டர் சொன்ன பேச்சை கேட்காம போனது தப்பு தான். பட் அந்த டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம், சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல், எனி திங் இட் கேன் பி, ரன்னுக்கு போவான். ஹி வில் கோ ஃபார் ரன்னிங். He will do that. So, அதுல வந்து எனக்கு மோட்டிவேட் ஆச்சு. எனக்கு வந்து அவன் வந்து காலைல 6:30 or 5:30 வந்து ஜிம் போவான். சோ அதுல நான் மோட்டிவேட் ஆகி நானும் போக
0: ஆரம்பிச்சேன்.
1: ஆனா நான் வந்து ஹால்ஸ்வெல்ல இருக்கும் போது அங்க ஜிம் பக்கத்துல இருந்துச்சு. இப்ப நான் வேற லொகேஷன்ல வந்துட்டனால எனக்கு ஜெல்லி பார்க் பக்கத்துல, பட் ஜெல்லி பார்க் க்ளோஸ்டா இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால நான் ஸ்டாப் பண்ணிருக்கேன். பட் அந்த அந்த the way like you know he does the thing,
0: very motivating.
1: Motivating and he it, like அந்த எனக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் தெரியும். இப்ப நானே ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்கேன், இப்பயும் இருக்கேன். சோ நான் ஆனா அந்த காலேஜ் டேஸ்க்கு போற டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆனால அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாதி நேரம் கிளாஸுக்கே போறதில்ல. ஓகேவா, போனா ஓகே போனா கண்டிப்பா படிப்பேன், அதுல இந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் போறதுக்கு அந்த மோட்டிவேஷன் வேணும், அப்படி தூங்கணும்னு தோணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நான் நடந்து போனோம், அந்த ஒரு 30 minutes நடந்து நான் போனோம் காலேஜ்க்கு. எல்லாமே நிறைய சிக்கல் இருக்குங்க, நிறைய காரணங்கள் வருங்க, பசிக்கும், நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யாராச்சும் காலேஜ்ல கிரஷ் வச்சுக்குவோம், அந்த மோட்டிவேஷனோட டெய்லி கிளாஸ்க்கு போறது இந்த மாதிரிதான் நடக்கும். சோ வி நீட் சம் மோட்டிவேஷன். பட் எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லாம கிளாஸ் இல்லாத, கிளாஸே இல்லாத, திஸ் பர்சன் டசன்ட் ஹாவ் டு அட்டெண்ட் அ கிளாஸ், ஆனா லேப்டாப்பை தூக்கி பேக்ல போட்டு, இன்னொன்னு யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டபரி அங்க லைப்ரரி அந்த அந்த கம்ப்யூட்டர் அங்க இருக்கும். ஸோ இது உன்னோட லெக்சரர் கூப்பிடுதா இல்லையா அதெல்லாம் மேட்ரே இல்லை, நான் போவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போயிட்டு ஈவினிங் ஒரு 7 or 8 மாதிரி தான் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது. காலையில ஒர்க் அவுட், பிரேக்ஃபாஸ்ட், படிப்பு, போறது. சோ லைக் சூப்பர் தட் லெவல் ஆஃப் டெடிகேஷன். அது இது பொண்ணு கிட்ட இருந்திருந்தாலும் நான் வந்து
0: என்ன சொல்றது,
1: ஆனா ஒரு ஒரு பையனை வந்து அந்த மாதிரி பார்க்கும் போது லைக் இட்ஸ் லைக் வாவ் வாட் லைக் லைக் லைக் பையனுங்களா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்ல, பசங்க கூட ஏதாச்சும் பண்ணலாம், சும்மா வீட்டுல படிச்சு தூங்குறதுவே பசங்களுக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணலாம். பட் இதெல்லாம் இல்லாம அந்த படிக்கணும், அசைன்மெண்ட் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல.
0: ஆமா,
1: இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட தம்பி கூட அவன் வந்து லைக் அன்னைக்கு நான் கூப்பிட்டேன், இது மைக்கேல் பார்க்க போலாம் வா அப்படின்னு சொன்னேன், இல்ல சாப்பிட போலாமா ஏதோ சொன்னேன், 1 hour தான் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அக்கா நான் நேத்து நாளைக்கு வர பரீட்சைக்கு நான் நேத்து 2 நாளா படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பரீட்சை இருக்கு அப்படின்னா சொன்னோட 1 hour என்னடா ஆயிரப்போகுது அப்படின்னு, இல்லக்கா இங்க பாருங்க என்னோட ஒரு கேள்வியோட ஆன்சரி இவ்வளவு லெங்க்தையா இருக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட அந்த பிஹேவியர் வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணோம். இப்ப அடுத்து வந்து நான் பல பல கேள்விகள் வச்சிருக்கேன் லாவணியாக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு
0: போட்டு வந்துடலாம். ஆமா போட்டுடலாமே.

0: என்ன ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. உங்களுக்கும் பிடிக்குமா?
1: ஆமா ஆமா எனக்கும் பிடிக்கும். இந்த
0: பாட்டு உங்களுக்கும் இஸ்கி இஸ்கின்றதான் கேட்கிறதா? சரி, வெல்கம் பேக் டு கலாபம். இன்னைக்கு நம்ம வந்து இஸ் ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி கிவன் டு தி எல்டர்ஸ் ஹவ் ஷுட் இட் பீ, அதாவது மரியாதை வந்து தானாக வயதில் மூத்தோருக்கு கொடுக்கப்படணுமா இல்ல அது அவங்க சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மரியாதை நான் என்னன்னு பேசியாச்சு, நீங்க எப்படி மரியாதையை பாக்குறீங்க, நான் எப்படி மரியாதை பாக்குறேன், இந்த ஊர் எப்படி மரியாதையை பாக்குதுங்கிறத நான் பேசியாச்சு. இப்ப உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீங்க சும்மா சப்பு சுப்பு சும் சுப்பு சப்பு சுப்பு சும்னு பதில் சொல்றீங்க. ஓகே சொல்லுங்க லாவண்யா, எப்ப நீங்க மதிக்கப்படுறீங்கன்னு நீங்க உணர்றீங்க? இப்போ சில பேர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க ஓகே நான் மதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு?
1: இது வந்து நீங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா அந்த கான்செப்டே இல்லை. பட் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, உங்கள் கையில் ஒரு வேளை தொலைபேசி ஃபோன் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தள்ளி வச்சுட்டு என்கிட்ட என்னை பார்த்து என்கிட்ட பேசுனீங்கன்னா ஐ ஃபீல் ரெஸ்பெக்ட்.
0: ஆக்சுவலி ட்ரூ, யூனோ ஆக்சுவலி ட்ரூ, பிகாஸ் யூனோ சம்டைம்ஸ் நம்ம சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நம்மளே

0: ஏமா நம்ம கையில அந்த போனை எடுப்போம். ஆனா நானும் அதை எப்படி சொல்றது, நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோனில், ஒருத்தவங்க ஃபோனில் இருக்கும்போது ரொம்ப அதை அது அதுதான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு தெரியாமே இருந்திருக்கேன்.
1: இல்லை இல்லை, இது என்னன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உட்காந்துருக்கோம், நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் என் கையில் வந்து ஃபோனை வச்சிட்ருக்கேன், ஓகேயா? நான் அந்த ஃபோனை பார்க்கல, எதுவும் பண்ணல, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னமோ, என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி எப்படி இருக்கோன்னா, நம்மளை விட அந்த போன் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவசரமா பேசணுமோ இல்ல சம்திங், we will not feel wanted or respected in that space. And I think in the generation இன்னும் கொஞ்சம் அதான் நீங்க என்ன சொல்றது ஆல்பா பீட்டா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஸோ அந்த ஜெனரேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஐ திங்க் இட்ஸ் சம்திங் தே ஹாவ் டு ஒர்க் ஆன்.
0: Yeah,
1: first they have to understand. அப்புறம் இந்த சூயிங்கம் போட்டு மெனிட்டே பேசுறது பாத்தீங்களா, இந்த இந்த வந்து அது ஐ டோன்ட் நோ வை
0: ஸ்டைல் மேன்,
1: ஒரு டேஷன் கிடையாது சரியா? சோ அது தட் திஸ் இஸ் a very these are very small things, but I think they go a long way.
0: Mm-hmm.
1: You know when you have yeah. to
0: of course இப்ப நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன், நான் என் பாஸ் பாக்கறேன்,
1: ஸ்கூலுக்கு போறவங்க அந்த மாதிரி
0: நீ சூயிங்கம் போட்டு பேசு,
1: நீ மாலுக்கு போ, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போ, அப்ப நீ போடுறே அது உன்னுடைய இது, பட் நீ வந்துட்டு ஒரு இதுவாக இருக்கும் போது யூ கான் டூ தட்.
0: கண்டிப்பாக புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா என்னை வந்து இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, பட் மோஸ்ட்லி சரி ஆஃபீஸ் எல்லாம் விட்டுறலாம், ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு கல்யாணம், ஒரு அதுதான் பெருசாக நடக்கிற நிறைய சொந்தக்காரவங்களை பார்க்குற ஒரு ஈவெண்ட், அங்கே நீங்கள் போகும்போது இன்னைக்கு நான் போகிறேன், நான் இப்படி போகிறேன், நான் அப்படி போகிறேன், என்னை மதிக்கணும் அப்படின்னு நீங்கள்
1: நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நீ வந்து நான் சொன்னால் வந்துட்டு உனக்கே சிரிப்பாக இருக்கும், இந்த மாதிரி நினைப்பே எனக்கு வந்தது கிடையாது.
0: Okay.
1: Actually, அந்த மதிப்பு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதே கிடையாது யாருக்கிட்டுமே. நான் என்ன யோசிச்சுட்டு போவேன்னா, நம்ம ஒழுங்கா நம்ம வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோமா, அது ஒரு ஒரு இது இருக்கும். இதை நம்ம அதுவும் நம்ம சென்னையில் வந்து நிறைய வேர்த்து கொட்டும் பயங்கரமாக. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம இந்த புடவையை ஒழுங்காக சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்றது வந்து ஒரு தாட் இருக்கும். ரெண்டாவது வந்து ஐ பி வெரி எக்ஸைட்டட் டு சீ ஆல் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓடிட்டுருக்கோம். அண்ட் நல்லா சாப்பாடு சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருக்கும். இதுதான் இதுதான் ஆக்சுவலாக மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இந்த ரெஸ்பெக்ட் வந்து கடைசி அது எங்கேயோ இருக்கும். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் என்ன disrespect பண்ணி யாரும் பண்ணதில்லை. ஸோ I don't actually know what that feels like, but it's all good.
0: Okay, got it. எனக்கு வந்து இந்த நீங்கள் சொல்லும் போது எக்ஸ்பெக்ட்னா ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்சுவலி அதை எக்ஸ்பெக்ட்னு சொல்ல முடியும், ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேங்க, நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னன்னா, நான் வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது ஸ்கூல் பஸ்ல ஒரு பொண்ணு வந்து என்னை போடின்னு சொல்லிருச்சு, எனக்கு செம்ம கோபமும் வந்துருச்சு. அதை ஆக்சுவலி நான் அடிச்சிட்டேன், அது தப்பு, அதை யாரும் பண்ணக்கூடாது, பட் நான் ரொம்ப கோவக்காரிங்க. ஆனா பசக்காரி
1: கோவக்காரி,
0: நான் வந்து கோவக்காரி
1: பசக்காரி,
0: அது வந்து என்னை போடி சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அக்கா கண்ணா பின்னாடி வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் சின்ன வயசுல இருக்கிறோம். பட் இங்க வந்து அதுக்கப்புறம் சின்ன வயசு பெரிய வயசுல தான் வயசே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கிட்டே கேட்கறது இல்லை. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ என்னோட வீட்டு உறவினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்னை மதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மதிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு கையெடுத்து கும்பிட்டு என்னை வாங்கடா ஜெஜமா அப்படின்னு சொல்றது வந்து என்னோட மதிப்பு அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இந்த சொந்தக்காரவங்கலாம் வந்து இந்த என்னை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா வந்து ஒரு
1: தூக்கி போட்டு மெதிக்காம இருந்தா சரி,
0: அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்ல நல்ல நல்ல பிள்ளைங்க. அதாவது நான் இமேஜின் பண்ணும்போது என்னோட அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் நினைக்கிறேன், என்னோட சின்ன மாவை தான் நான் நினைக்கிறேன். அவங்களாம் தான் நான் ஐயோ வேணாம், நான் இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல விரும்பல, விட்டுரலாம். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி நான் சொந்தக்காரவங்க எல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்குலாம் வந்து ஒரு சார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதாவது எப்படின்னா, பாரு இந்த பிள்ளை வந்து படிச்சு நல்ல வேலை இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு, இந்த இந்த விஷயம்லாம் பண்ணுது. ஸோ என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும், என்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தவிர இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் எனக்கு எப்படி அது ஐ டோன் நோ ஹவு டு புட் இட், பட் நான் இருந்தால் அந்த இடம் சந்தோஷமா இருக்கும், நான் போனால் லைக் நல்லா பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஒரு சார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அது.
1: நான் போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், நான் போய் முதல்ல என்னுடைய எல்லாரையும், அதாவது மோஸ்டா வந்து இந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வயசானவங்களை தான் முதல்ல நான் தேடி போய் பார்த்து ஒரு ஹாய் சொல்லி கட்டி பிடிச்சி. ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றது, காலில் விழுந்து கும்பிடுற டைப் கிடையாது, நான் ஆல்வேஸ் கட்டிப்பிடி. ஸோ பாட்டி தாத்தா
0: மாமி
1: அது கமலஹாசன் சொல்றதுக்கு முன்னாடிலேருந்ே நான் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ 100 times எங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க, போற வரப்ப ஐ கீப் கிவிங் தெம் ஹக்ஸ், கீப் கிவிங் தெம் கிசஸ் ஆல்வேஸ். சின்னப்பிலேருந்தே அது. ஸோ அது வந்து

0: ஐ ஒன்ட் எக்ஸ்பெக்ட் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள், நான் கண்டிப்பாக நான் போய் பார்த்து பேசி அவங்களோட உட்காந்து தட் ஐ டூ எப்பவுமே.
1: ஸோ ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுங்க, அதனால நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க,
0: உட்காரவே மாட்டேன். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு போனால் சுற்றிட்டே இருப்போம்.
1: அப்படியா, நைஸ் நைஸ். சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி,
0: கமான்,
1: யார் நீங்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
0: நினைக்கிறீங்க கொஞ்சம் குரலை உயர்த்தி என்கிட்ட பேசினாலோ இல்லை பதில் சொன்னாலோ ஒரு ஆர்கியூமெண்ட் டைம்ல ஒரு குரலை உயர்த்தி பேசினாலே அவர் வந்துடுவார். யார் என் பொண்டாட்டி எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம பண்ண வருவாரு.
1: எனக்கு வந்து யாரு வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க எனக்கு சத்தியமா தெரியல. யார் யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ சந்தோஷம், சந்தோஷமா இருங்க. பட் வந்து என்ன யார ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு நான் இப்ப சொல்லும் போது யோசிக்கும் போது, அஃப்கோர்ஸ் நான் எங்க அம்மாவோட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஷோல இதுதான், என்ன நடந்தாலும் நான் வீல் வீல் நின்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி ஏஞ்சி நின்றுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால வந்து எனக்கு அவங்க மேல அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருக்கு. யார் என்ன சொல்றான்னு நினைக்காம அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க, அதுல இருந்தா நானும் கத்துக்கிட்டேன். அதை தவிர்த்து எனக்கு வேற யாரையாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் எல்லாரையுமே, நான் ரெஸ்பெக்டோட தான் பார்க்குறேன். யா, பட் வயசு கூடையானவங்களை வந்து மதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மதிக்கணும். பிகாஸ் ஆஃப் அவங்களோட ஏஜ், அவங்க கடந்து வந்த பாதைகள், எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்திருக்கும், விஸ்டமாக இருப்பாங்க, லைக் சாக்ரிஃபைஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காரணத்தினால வந்து வயசு கூடையானவங்களை நம்ம மதிக்கணும். பட் அட் த சேம் டைம் அதை, இது வயசு கூடையானவங்க மட்டும் இல்லை, மரியாதைங்கிறது வந்து சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நீங்களா வந்து அதை ஏர்ன் பண்ணணும். ஏன்னா ஃபேன், அதாவது இந்த இந்த மரியாதைங்கிறது வந்து வயசோட வர்றதுக்கு கிடையவே கிடையாது.
0: ஆமா, அது மனசுலேருந்து வரணும் ஃபர்ஸ்ட்.
1: ஆமா, அது வந்து நீங்க ஃபேரா நடந்துக்கிறீங்களா, உங்களோட கைண்ட்னஸ், உங்களோட குட் கேரக்டர், இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து ஹானஸ்டி, நீங்க ஹானஸ்டா இருக்கீங்களா, அப்புறம் வந்து ட்ரஸ்ட்வர்தியான பர்சனா இருப்பாங்க. சில பேர்லாம் நம்ம என்ன அவங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாலும் என்னதான் அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் பர்சன் இருந்தாலும் மூச்சு கூட விட
0: மாட்டாங்க.
1: அந்த மாதிரி இருந்தா கூட அது அதுவும் ஒரு ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணும். அப்புறம் ரெஸ்பான்சிபிள், as we discussed earlier. அப்புறம் எப்படி ஒரு ஒருத்தவங்க வந்து இன்னொரு ஒரு மனிதனை வந்து ட்ரீட் பண்றாங்க, அவன் கார் வாங்கிட்டான், அவன் அவன் எப்படி காடி வாங்கினானோ, அவன் வந்து என்ன பிசினஸ் செய்யறானோ, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பர்சன் எல்லாம் என்னால மதிக்க
0: முடியாது. ஒண்ணு, இன்னொரு விஷயம் நான் என்ன இது பண்ணனா, அவங்களுடைய சொந்த அம்மா அப்பாவை யாரு மதிக்கலையோ அவங்கள வந்து என்னால மதிக்க முடியாது.
1: ஐயோ, இதை வந்து இந்த ஊபர் வாலா பின்னாடி போய் எழுதுங்கப்பா, சீரியஸ்லி, சத்தியமா. என் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லப் மை செல்ஃப். ஏன்னா இது உண்மை, நான் வந்து பார்த்துருக்கேன், அப்பா அம்மா மதிக்கவே மதிக்காத ஒரு பர்சனை நான் பார்த்துருக்கேன். ஆனா அது ரொம்ப தப்பு. அப்பா அம்மாவை மதிக்கணும். ஏன்னா ஒரு பர்சனோட கேரக்டரை நீங்க நிர்ணயிக்கணும்னா அவன் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் எப்படி ட்ரீட் பண்றான்னு பாருங்க. அவங்க அப்பா அம்மா என்னவா
0: வேணாலும்
1: அதுக்குன்னு அவங்க வந்து எப்படி சரி, அது அப்பா அம்மான்னு கூட இல்லை, எல்லாரும் யாரும் எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது தான் ஒரு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஆனா வயசு கூடையானவங்களுக்கு நம்ம ஒரு பேசிக் மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்ப நம்ம வீட்லயே ஒரு பெருசு இருக்கும்,
0: ஆமா,
1: அது யாருன்னு எனக்கு தெரியல.
0: இல்ல இல்ல, எல்லாரும் வீட்லயும் ஒரு பெருசு இருக்கும். ஆனா நான் வந்து எப்படின்னா, இப்போ நான் சின்ன பிறந்த போது எப்படின்னா, ஒரு ரெபல் இருந்தேன், நானே ஒரு ரெபல் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது எங்கள் பாட்டி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப மரியாதை எல்லாமே இருக்கு. ஷீ இஸ் லைக் மை, ஷீ வாஸ் மை ரூம்மேட் ஃபார் மெனி இயர்ஸ் டில் ஷீ டைட், டில் ஐ காட் மேரிட்.
1: அவங்களுக்கு நீங்க ரூம்மேட்டா இல்ல நீங்க அவங்களோட ரூம்மேட்டா?
0: இல்ல இல்ல, அதனால ஐ யூஸ் டு ஷேர் மை ரூம் வித் மீ அண்ட் சிஸ்டர், யூஸ் டு ஷேர் ஆர் ரூம். ஒரே ரூம் தான் இருக்கும், அதெல்லாம் நானு பாட்டி தாத்தா எல்லாருமே இருப்போம், சரியா? ஸோ அதனால ரொம்ப க்ளோஸா வி யூஸ் டு மிங்கிள் டே டு டே, சரியா? அப்ப கூட எனக்கு மரியாதை இருக்கும், ஆனா அதுக்குன்னு அவங்க பண்ற அட்டகாசம் அட்டூழியெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் திருப்பி கேள்வி

0: கேட்பேன்.
1: வயசு கூடையா இருக்கிறனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், அது வந்து அந்த பேசிக் திங் தான். ஆனா அட் த சேம் டைம் சில பேர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க. அந்த கை
0: சில பேர் நிறைய பேர்
1: இப்ப நான் வந்து ரீசன்லி ஒரு படம் பார்த்துருந்தேன். அந்த படத்துல வந்து டு கட் இன் டு ஷார்ட், கல்யாணம் பண்ணுறதுக்கு அதாவது யாரோ அந்த ஃபேமிலியில் ஓடி போயிட்ட காரணத்தினால இதுக்கப்புறம் நான் சொல்றது தான் அப்படின்னு இத்தனை வருஷமா அந்த வீட்டில் ஒரு சிறப்பு சத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. நீ கல்யாணத்தை பத்தி மட்டும் தான் நான் பேசினேன், அதை பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தானே. எல்லா விஷயத்துலையும் ஒரு சிறப்பு இல்லை, கேம் விளாட முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் நான் பெரியவன், என் பேச்சை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. இவங்க நினைச்சிருந்தா கேட்காம இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மரியாதை வச்ச காரணத்தினால ஹி இஸ் ட்ரைங் டு மிஸ்யூஸ் இட், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க வந்து பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துலையுமே வந்து ஹி வில் டாக் பேக் நைஸ்லி, அழகாக
0: பொலைட்லி,
1: தாத்தா புரிஞ்சுக்கோங்க இதுதான் இப்படி இப்படி இப்படின்னு அழகா பேசினதுக்கப்புறம் அவர் மாறுவார் அட் ஒன் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மரியாதை, இது வந்து நான் பெரியவங்களுக்காக சொல்றேன், என்னன்னா மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மரியாதைக்குரிய தனமா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். எப்படி சொல்றது, இந்த ஒபீடியன்ட், இது ஒபீடியன்ஸ் லைக் அது தமிழ்ல என்னது, உங்களுக்கு எல்லாரும் வணங்கணும், லைக் பணிஞ்சு போகணும், லைக் போ டவுன் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களை வந்து லைக் கையெடுத்து கும்பிடணும், அதாவது நீங்க கடவுள் இல்லதான் லைக், ஆனா அந்த கையெடுத்து கும்புற ஒரு ஃபீலிங், அது அட்லீஸ்ட் உங்களை வந்து ரெஸ்பெக்டோட பாக்கணும் அப்படின்னு நினைக்க, பயத்தோட பாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க.
0: அதான் சொல்றேன், ரெஸ்பெக்ட் அவுட் ஆஃப் அட்மிரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் டோட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அது ஒன்று. அண்ட் இன்னொரு, இந்த டாபிக்ல இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் தட், இப்போ நீங்க யாரையாவது இப்போ புதுசாக நீங்க வந்து சப்போஸிங் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறீங்களோ இல்லை அந்த மாதிரி ஏதோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஒரு ஆளை பத்தி புது ஆக்சுவலாக நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத, அதாவது வித் ஹவ் மச் ரெஸ்பெக்ட் தேர் ட்ரீட்டிங் தி அதர் பர்சன், நாட் தியர் பாஸ், நாட் தியர் கலீக், பட் த வெயிட்டர், ஒரு
1: சக மனிதன்,
0: பட் த வெயிட்டர் இன் த ஹோட்டல், இன் த ரெஸ்டாரண்ட், ஆர் த ஜானிட்டர், ஆர் அந்த ரோடு பெருக்கிறவங்களையோ இல்லை வாட், அவங்களுக்கு எப்படி, அதாவது உங்ககிட்டருந்து அவங்ககிட்டருந்து உன்னால உனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் வரப்போறது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆளை நீ எப்படி ட்ரீட் பண்ற அப்படின்றத நீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீ யார் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிடும்.
1: கண்டிப்பாக. வெல், இன்றைய நாள் நம்மள நிறைவுக்கு வந்தாச்சு.
0: சோ நியாயம் முடிஞ்சுடுதா?
1: ஆமா ஆமா, முடிஞ்சுடுதுடா அம்பே. சரி, நம்ம வந்து இந்த கருத்து ஆஃப் தி டேவை நான் வந்து சொல்லிடுறேன்.
0: சொல்லு.
1: அதாவது என்னன்னா, இது வந்து உங்க தங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் என்று இல்லை, அதாவது வயது அங்கீகாரத்துக்கு உரியது, ஆனால் குணநலன் மரியாதைக்கு உரியது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏஜ் டிசர்வ்ட் அக்னாலேஜ்மெண்ட் பட் கேரக்டர் டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட். அதுதான் மேட்டர்.
0: எஸ்.
1: இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னுக்கு நான், அதாவது நம்ம பாடல் தானே போடுறோம், சோ இந்த பாடல் திரைப்படங்கள்ல நிறைய பேரால மதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னா எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வந்தது நம்மளுடைய யாரு சொல்லுங்க பாப்போம்,
0: சூப்பர் ஸ்டார்.
1: அவரும் மதிக்கத்தக்கவர் தான். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா இல்ல, அது ரொம்ப பின்னாடி நடுவுல சென்டர்ல வாங்க,
0: விஜய்.
1: விஜய் தான், பட் விஜயகாந்த்,
0: விஜயகாந்த், எஸ் கேப்டன் விஜயகாந்த், எஸ் எஸ் ஆக்சுவலி அவர் ரொம்ப ரொம்ப இஸ் a very very ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன்.
1: ஆமா, அஸ் a person. சோ அதனால அவரோட பாடலோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு ஆசைப்படுறோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு?
0: அதாவது மரியாதையை வந்து எதிர்பார்க்காதீங்க மக்களே, நீங்கள் நடந்துக்கிற விதத்துலேருந்து அது தானாக வரும். ஸோ அதை வந்து வரப்போ வந்து அதை நீங்கள் வணங்கி ஏற்றுக்குங்க, அவ்வளோதான்.
1: எஸ், அன்பே சிவம்.
0: எஸ்.

கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz-இல் காணலாம் மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம்.